கங்கை நவீனா கண்டி பாசலிவே, அந்தால வயசேதோ தெளித்தாமரை வீரபூசி வல பேதோ நாளோ, நீ பேரோ நா பேரோ தெளிசாமரி ஹிருத